குல்லமா ஹபத் ஜிதனாஹும் ஸஈராஹர் கலஜி கமிஷி லம்பேதாகி ஜிதனாஹும் நஸ்யாத் பகுமுங்க பதேவாந்தி ஸஈரன் யனி ஓர் ذلك جزاؤهم الله فرمائي دا بدل دا دا بأنهم كفروا بآياتنا زكا چه كفر کرو